0: கல்யாணம் ஒன்னும் தக்கம் சுட்டாங்க.
1: Chào đến tôi, em không thể tăng.